நீடல் மின்னடி லனபுரம் யபாண்டிகோ. லனபுரம் மின்னடி நீடல் யபாண்டிகோ. மின்னடி பிணகரை வாங்கி காவப்பு அலம்பா கலனஞ்சோண்டி பழப்பா நூறுபா நின்னுடோ மேம்மி காவப்பு. எங்க பிள்ளைப்பங்குனி இளனு ஜரம் நூறாவாண்டி நலம்புகோ. எங்க யாக்கொரு குஜி பாஜா பீன் மேம்மிங்க மின்னவுல காவப்பட்டு எங்க மண் ஒண்டலன் லயமிரி மேம்மி மின்னடி புல்க கொங்குறிச்சலிங் இன்னா மடி குறைஞ்சால் மண் ஒண்டோ மேம்மி இன்னடி இன்னுண்டு மனன் ஞாபகம் நின்றுக்கோண்டி யாப்பாண்டி காட்டு நின்றுக்கோ. எங்க பழம் மேம்மி ஜேலங் பாபா புல்க மேம்மி மின்னடி காவப்பட்டு நின்றுங்க மனன் ஞாபகம் எனக்கு மண் கிளினிக் கடை ஜனங்குறவுல நேச்சு மண்ட இவங்க நீனடி நீடில்லான்னு ப்ரோ நீனடி கருணை புஜு குஜு மண் கஜலஞ்சங்க உடம்பு பல மண் வண்டோ நீடு புல்க என் பல சுழலை பூஸ்ட ஷர்ட் பின்னரங்கனுள்ள ஏப்பாண்டி பாய்ப்பிழவுள் கருணைங்கொண்டு புல்க மட்டை நரஜ மடை நீனடி பல நீரில் வண்டோ அங்கே கவுப்பட்டு நீரில் ஜலான்னு எங்கள் குப்பு குப்ப யாப்பாண்டு மீனடியில் புல்க புல்க யாப்பா பாய்ப்பிழவுள் ஞானும் பல் மடலன் எங்கள் டிசபிலிட்டி கருணை மெரிஞ்சிரு எங்கள் டாக்டர் மீன் மடலன் எங்களை ஒண்டா எங்கள்ட்ட மீமி கோவப்பட் மீனடி யாப்பாண்டு பலம் ஒண்டாவுனே பல் என்னுடைய கோவப்பட் நீடு மீண்டும் மனண்ட ஒங்கஜு கிழங்கூரில் நேஸ்ட செலா புஜுமன் ஞாபகம் சுழல மகள் என்னுடைய நீடில் புற ஏப்பா புல்கப்போ வாங்கி மின்னடி இன்னும் மனன் ஞாபகம் டாக்டர் எங்கள் மங்க சுழ வாங்கி புல்க நின்னுடு மீமி சுழல மனநம் ஏப்பாண்டு நின்று ஏங்க பல ஒன்றாவது நின்றுடு கோவப்பட் நீடு.